0: போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண?
1: அந்த மாதிரியா கேள்வி கேட்டான்?
2: வாயில குளுக்கட்டி வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா.
0: வாயில எதுக்குடா குளுக்கட்டி வச்சிருக்க? என்னத்து காட்டானுங்க? அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க.
3: ஆனா ஒண்ணு,
0: ஆனா ஒண்ணு தாங்க, அவனா தான் ரெண்டு.
3: இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச, நீ ஊர்லயே இருக்க
0: மாட்டாங்க. என்ன பண்ண?
3: நான் ஒண்ணுமே பண்ணல.
0: ஒண்ணுமே பண்ணா ஏன்டா ஊரே உதைக்கு வருது?
3: இது என்னண்ண?
0: எலுமிச்சம் பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: எலுமிச்சம் காய்.
3: இது என்னண்ண?
0: வாழைப்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: வாழைக்காய்.
3: இது என்னண்ண?
0: மாம்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: மாங்காய்.
3: இது என்னண்ண?
0: தேங்காய்.
3: இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்?
0: அறிவு கேட்டவருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
3: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
3: மகனை
0: சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ச்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர்தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒண்ணு சேர்றதுக்கு இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டுச்சு.
1: இங்க இருக்கீங்க, அங்க போயிடுங்க.
0: அந்த பாணி வா, இப்ப ஊத்துங்களா. பக்கோடா கேக்குறான்.

0: யார் இவனா? இங்க வா வா வா, இவன் சரியா வரமாட்டான்டா.
1: இவன் தானே சரி வருவான்.
0: சரியா வரமாட்டான்டா.
2: சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க.
1: இவன் மூஞ்ச பாருங்கனே, இவன் தானே கரெக்ட்.
0: சரியா வரமாட்டான்டாங்கிற.
2: எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வரமாட்டேன்றாங்க நம்மள.
1: சரியா வருவானே.
0: என்னடா சரியா வருவானா?
2: என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா?
0: இவன் மூஞ்சி சரியா வருவாடா,
2: சரியா வரமாட்டே போட்டு அடிக்கிறேன்.
0: நான் நினைக்கிற பயிட்டு இருக்கு, நீ எப்படா சரியா வருவ?
1: அண்ணே, நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு அடிச்சு சொல்லுவேன்.
0: யார் இவனா?
1: ஆமா,
2: நீ சரியா வருவியா? சொல்லிட்டா
0: அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
2: மூஞ்ச பார்த்தானு சொல்லிட்டு இருக்கு.
0: மூஞ்ச பார்த்து சொன்னா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம் போடா.
2: எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாம போ சொல்றானே. நல்லா தானடா போய்கிருந்தேன்
0: நானு.
2: என்ன இப்படி கத்துற அண்ணா? அண்ணா
3: யாரு?
2: நாங்க தாச்சு.
3: என்ன அய்யனாரு திடீர்னு இந்த பக்கம்?
2: இல்ல, மெட்ராஸுக்கு புறப்பட்டு தாச்சு. போறதுக்கு அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலாமன்னு அப்படியே வந்தேன்.
0: என்ன?
2: ஒண்ணு இல்லண்ணே, மெட்ராஸுக்கு புறப்பட்டேன்.
0: மெட்ராஸ்கா? போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா புழங்க. நம்ம வயலு
2: போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்.
0: என்ன
2: அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு போட்டு அடிச்சிங்கல்ல? எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய
0: செய்வேன். நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு அப்புறம் என்ன
2: கோவப்படாதீங்க. எதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷமா
0: இருப்பேன். என்ன பண்ண போற? அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்.
2: தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை
0: வெடிச்சிருப்பேன்.
3: அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன்.
2: அத்தாச்சி, எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் நீங்க சொல்லுங்க. தாச்சி, என்னைய பார்த்தா பாவம் இல்லையா?
3: சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். ஊருக்கு போய் சேரு.
2: அத்தாச்சி,
4: ஏண்டா மாவனே, எங்கேயோ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற?
2: இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி, ஊருக்கு போறதுனால இந்த ஆள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறாப்பா.
0: ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவான், என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மகன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்டா.
4: இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவான்.
0: அறிவு கேட்ட ஓனாண்டி.
4: அதுக்கா
2: நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்ம அடிப்பான் போல் இருக்க.
4: என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர
2: மாட்டான்.
4: சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது.
2: ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லல, நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்?
0: ஒப்பந்தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு அப்புறம் இருக்க.
2: ஐயோ கையெடுத்து குப்புறியா? தயவு பண்ணி சொல்லுங்க, என்னால முடியலையா? சொல்லுங்க.
0: ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் போதுல போடா.
2: கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் புலப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லுங்கடா.

0: என்ன பண்ண அவனே கேளுங்க.
1: என்ன பண்ண? சரிமா சொல்லு. நான் இருக்கேன்ல.
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரி சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம். லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா.
1: சரியா தானே செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
0: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
0: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
4: பேசி தீக்க முடியாது.

0: ஜப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைன்னு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படியே
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க, நைஸா இருக்கு. போய் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குதே, எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க, ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா, சாப்பிடுறே.
1: கேரகம் எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி.
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா என்ன முப்பாத்தா? உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? சொன்ன இங்கே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க
1: தெரியுமில்ல?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவானு.
1: என்ன

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்டை கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சின்னு போயிட்டு இருப்பம்மா. என்ன மோம்மா, இந்த பைலட் இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும்.
1: ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்த கணத்தை கேட்டு வர்றானா?
0: வழியப்பாரு. வண்டி ஓடுனு குத்து மதிப்பா கூட அந்த பதில சொல்ல முடியலையே, குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விறகு பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடை வாங்கிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
3: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பேத்தையும் விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
2: ஆமா,
0: போடா மொட்டப்பலா.
2: ஏய், 100 ரூபாய் தரல,
0: குத்துல
2: தலை கோயிலுக்குள்ள போய் விடும்.
0: என்னயா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.
0: இறியா இறியா கையடி கையடியா, இந்தயா இந்த போயா
2: போட்டேண்ணா.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா மெட்ராஸ்ல ஆத்தி.

0: இத்தனை பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கடா.

0: அமைதியா கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். டார்ச்சர்
1: சார். சைடிஸ்ட் என்ன வேணும்?
0: சைடிஸ் ஊரா இருந்தா கொடுப்பா.
1: ஊரா கிராக்கியா நீ?
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழி காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
0: கோழிய அண்டாவில போட்டு அழைச்சிருக்கனால அது எந்த காலம் எவனுக்கு தெரியும்? குடுக்கிற காலம் தின்னு போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
2: ஏ மச்சா, தந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலான ஆளா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன். வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 போய் மோட்டர் போய் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வளர்ந்து கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டா.
0: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டோமே.
2: ஓடிடுவானா?
0: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி சத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கே மச்சானுடைய வளர்ந்து கால நொறுக்கி விட்டு போனானோ, அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி, என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாது போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்றியா சொல்றியா? ஐயா
2: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கச்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா, அவனை கொண்டாந்து நேரம் நிறுத்தி நட்டு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழந்துருன்னு. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரையை கட்டுபிடிச்சு ரெண்டா பழந்துருவேன். ஏன் மட்டும் ஆசை எப்படி?
0: அடமாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கே, பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சனெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊர்? ராஜா
4: காரைக்கால்.
0: ஊரு பேர்லயும் காலா போகடா.

0: எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்குமொழியிலே திட்டுற? என் மேல கோபமா?
0: ஆமா கோபம்தான்.
1: நான் நான் நான் எனக்கு என்ன என்ன தப்பு செய்தேன்?
0: நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.
1: ஓஹோ, அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு.
0: எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாது எழுத்தாளரே.
1: மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கிரகம் சமயத்துல கால வாரி விட்டுடுதே. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போராத காலம்? என்ன மன்னிச்சுக்க?
0: இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறதும் அப்புறம் மன்னிப்புங்கிறதும்.
1: ஏமா, எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான்.
0: எதுக்காக விஷயத்த மறைக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன?
1: நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற?
0: ஒண்ணும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: பேப்பர்லயா?
0: ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க?
1: நீ இத சொன்னியா? நான் எதையோ நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே. என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அட சரிதான் போங்க, ஏன் வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானே சும்மா இருந்துட்டேன்.
0: எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க.
1: கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா நான் சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளுநர் அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றத கேடு. இதான் அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா?
0: அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன்.
1: நான் சொல்றத கேளு. அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல.

0: போடுங்க வேகுது.
1: அப்புறம் மாப்பிள்ள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதெல்லாம் மூஞ்சி கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்புதான், கரடி போட்டு கவர் பண்ணு
2: மாப்பிள. வந்துடா மாப்பிள, கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
2: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சு கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகியம் விக்க போறேன்?
2: என்னது லேகியம் விக்கிறியா?
3: ஹலோ, என்ன வேணும்?
2: டிவி.
3: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் அது 3D. என்ன வேணும்?
2: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
3: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
2: மேல ஆண்டனாவோட வரணும்.
3: சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது.
2: அப்போ டேப் ரிகார்டர் இருக்கா?
3: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும்தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நீங்க கடை நடத்துறீங்க, எது கடையில இல்லன்றாங்க?
4: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்ச பானை மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
4: டேப் ரிகார்டர்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றல தெரியுமா?
2: நாங்க யூஸ் பண்றோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி, பக்தி பாடலாம் கேட்டு தமிழை வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
4: சகீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
3: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
1: போய் டேப்ல எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
3: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
2: என்ன கேட்டாலும் குடுப்பீங்களா?
3: என்ன டபுள் மீனிங்கா?
2: இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
3: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க, ஏன் டீக்கல டிஃபன் விக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நாலு சாமான் வாங்கி போடுங்க. எது கடையில இல்லன்றீங்க?
3: ஹலோ, என்ன பேசுறீங்க
1: மாப்ள? இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம்.
3: உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
1: என்னங்க
2: அவசியம் இல்லையா?

0: நீ நல்லா பாரு பாரு
1: மாப்பிள, இப்படி மோதல்ல ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற?
0: உன் டிராக் கரெக்டா போயிட்டு இருக்கு. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல?
1: எப்படி
0: இப்ப சண்டை போட்டிருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

0: கனவு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேலன்ஸே சொல்லிடுறேன், இல்லனா தலையே வெடிச்சிரும்.
1: ஆமா ஆமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வெடிக்காம வேற என்னடி செய்யும்?
0: என்ன நீ பூப்பத்தி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க,
1: அதுல என்னடி சந்தேகம்? இவரு ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஓட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா, அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பா பார்த்து இவரு அழுவாரா, இவங்கள பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சான்.
2: ஏன் சிரிக்கிறத நிறுத்திட்டீங்க? சரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க வலிக்க வலிக்க சிரிங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும்னு கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்பு நான் ஏன் வீக் ஆனேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளோ பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம், கிச்சன் எப்படி இருக்குன்னு அதை பாத்துருக்கீங்களா? நாங்களும் அப்படி இல்லை. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கோளம் வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்க கட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையிலே கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சி வாங்க வேணும், அவ்வளவுதானேங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சிரிப்பு வரும்னா நான் வேணா டெய்லி 1 ஹவர் உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியலன்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீயும் சிரி.
3: நீ பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க?
4: ஒண்ணு இல்லப்பா, உடனே கலெக்டர் ஆகலாம அப்பே உடனே அடுப்படியிலே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாரு. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு ஆளுக்கு கலெக்டர் ஆயிருது.
3: நான் கலெக்டர் ஆகிறனும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட போறடா. கேன கிறுக்கா, போய் வேலையை பாரு. லூசு
4: லூசா, இவனுக்கு ஆதான் அழுதுக்கிறந்தா லூசு போறா. சே, நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு.

0: ஆம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவ அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம கம கம கம கம கமம்னு சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்டும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு கொடுக்கற எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
1: அத்தை நான் மீன் குழம்பு வைக்கிறாத்த,
0: கொஞ்சம் இருந்தா வந்துடுறேன்.
1: எங்கடா போற?
0: மீன வாங்கின வேட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்கா பாத்து கால வருந்தாயி.
1: டேய் என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
0: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
1: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
0: நம்பலாமா?
1: நம்பலாம்.
0: சரிதா வச்சு கொடுத்தா,
1: நீ வாங்கிக்கோ.
0: அக்கா போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
1: ஓ ரெண்டுடா, 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
0: சரி கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா மீனை பச்சையா பாக்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
1: ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா, சரியான அலைஞ்சா.

0: ना लिया।
1: முடிச்சிடலாமா?

0: எடுக்கட்டுமா?
1: டேய் ஒரு நிமிஷம், நான்
0: சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: டேய் மப்பில் அப்படி தான்டா கேட்கும். கரெக்டாக கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னைக்குன்னா
1: தீயா இருக்கிற
0: தலைவருக்கு
1: பண்றோம்.

இப்படி சூடு.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: கண்ண சொல்லடிச்சிட்டு
1: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு

மயங்காதையா, விதி கூட

பாடும்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜ

பகவதி பாடு பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ பமாஜ

தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்

தங்க தங்க தண்டி கிண்ணத்தை தங்க தண்டி கிண்ணத்தை தங்க தண்டி கிண்ணத்தமா அப்படி.

0: பாத்தீங்களா, சைக்கிள் மது வத்தல என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா.
1: அட
0: ஓரமா போக சொல்லுங்கடா.

0: போறம்போ போறம்போ ஏ கழுவி கழுவி ஐயோ
1: மாரியாத்தா தாலியாத்தா தும்பா போறவன் மேல வட்டிய போடாட்டு இடிச்சுட்டானுங்களே என் படி

கவனையெல்லாம் அழகா சுத்தி வருவேன். கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆசைப்படி நானே. குஷியான சவாரிதான்

0: சரி, மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சையப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம். தக்கிட்ட தக்க தீமி தீம் தக்கிட்ட தக்க தீமி தீம் தக்கிட்ட தக்க தீமி தீம் தக்கிட்ட.

0: எங்கிட்ட இல்லப்போ.
1: என்கிட்ட பணம் எவ்வளவு ஆச்சு
0: எனக்கு தெரியாது. நீ சொல்லு.
1: 8 மாசம் ஆச்சு.
0: ஏய் வெங்காயம், நீ மட்டும் எங்கிட்ட வாங்கின பணத்தை 6 மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த.
2: டேய் டேய் டேய்
1: டேய் கொடுத்தல 8 மாசம் ஆனாலும் கொடுக்க மாட்டேன்டா.
0: வர முடியாதடா
2: வெங்காயம். ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் என்ன இங்க கூட்டம்?
0: ஏய் ரெண்டு பேர் பேசிக்கிறது உங்களுக்கு கூட்டமா தெரியதா? வேறே பாரியா.
2: டேய் டேய் டேய் இறா. என்ன உங்களுக்கு பிரச்சனை?
1: டேய் எந்த பிரச்சனையா இருந்தானே? உன் வேலைய பாத்துட்டு போயா.
2: டேய் டேய் டேய் டேய் ஐயோ அடிச்சனா ராஸ்கல். யார் நடத்த யார் வந்து பேசுறா தெரியல உங்களுக்கு? நாரையலா
0: தலவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய் நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் என்ன வேணா பண்ணுவோம். அதை கேட்க நீ யாரா?
2: மச்சனையும் தெரியாது.

0: பிஞ்சிடுமா?
1: என்ன
0: மூக்குல ரத்தம்
2: வெளியூர்?

0: நாடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: ஏய் நாதர்.
1: அண்ணே இதை வந்துட்டே என்ன கூப்பிட்டீங்களே?
0: இந்தா 1 ரூபாய், போய் 2 பழம் வாங்கிட்டு
1: வா. ரஸ்தாலியா பூ மலமா
0: ஏதாவது வாங்கிட்டு வா போட.
2: 2 பழம்
1: கணக்காரர், எங்க அண்ணன் பழம் வாங்கி சொன்னாரு.
0: உங்க அண்ணன் கலெக்டரா? காசை விட்டு எவ்வளவு கொடுப்பையா?
1: சரி 2 பழம் என்ன
0: வேலை? ரூபாய்க்கு 2.
1: 2 1 ரூபாய்
0: ரூபாய்க்கு 2.
1: 2 1 ரூபாய்
0: ரூபாய்க்கு 2.
1: 2 1 ரூபாய்
0: உங்க கூட தலைவலியா? காசை கூட.

0: என்னது
1: பழம்?
0: நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்?
1: ரெண்டு.
0: ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க.
0: எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கி சொன்னீங்க.
0: எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.

0: விவசாயிக்கு இத விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு.
2: என்னது
1: மரம் கத்துது?
2: பக்கத்துல ஒரு பயல் இருக்குதுன்னு சொல்ல மறந்துட்டேன் பேராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்னாச்சு பாப்போம்.
0: சுட்டதுனே தெரியலையே.
1: நல்ல வேளை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
0: ஏன் தம்பி என்ன காப்பாத்துனீங்க?
2: அட நம்ம ஆறுமுகம் ஏன்டா நாடுக்கு நிக்கிற?
0: சோறு இல்லாம தான்.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னைய சொல்ற?
0: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரேன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலைய குறைச்சிருக்காங்களே.
0: நாங்க என்ன கார்ல வாயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
0: இலை தலையெல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது. மாடு கூட புள்ள கில்ல தின்னா தானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்க, அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
2: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரம் அடிப்பேன்.
1: அது எவ்வளவு விலையாகுது?
2: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
2: அது போக வரேன், வெக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
2: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
2: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
2: ஏவாய் சும்மா இருக்க மாட்டேங்குது பேராண்டி, முறைக்கிறேன் பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்டம் வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளை எல்லாம் அனாதையா விட்டுட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுக்கிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
0: ஏழை சொல்லு அம்பளம் ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியல ஐயா. இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குய்யா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்குறீங்களையா. இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறு சேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
3: யாரு? கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
3: இப்பதான் கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
3: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன் போட்ட.
0: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
0: தூக்கு மாத்தி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதா குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேனு அதுல கலர கலந்து வச்சேன், அதை குடிச்சிட்டீங்களே தம்பி.
1: ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா?
0: வடக்கால போறதா தெக்கால போறதா?
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகடா.
2: தலைவர் போஸ்டர் கிளிகிறா?
1: சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா.
4: அப்படிதான் மருத்துவமனைக்கு
1: செல்லும் வழி.
4: அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல இருக்கு.
1: ஆமாடா அந்த பக்கம் போனா சூழ்காடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுக்கு முன்னால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில முடிச்சு.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிடைஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேலாரமாயா? எவ்வளவு டேமேஜோ அவ்வளவு கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச
1: வேண்டியதான்.
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
2: என்ன உங்க அப்பா மூட சொத்தா? நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு கவர்மெண்ட் சொத்தா?
0: யாருக்கிட்ட என்ன பண்ணி?
2: இது உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? ஏன் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன். அதுக்காக நீ யாரியா?
2: நானா?
0: ஐயோ, நான் இல்ல.
2: நீ படுற படிடா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்க போறாங்க ஐயா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்க போறா.
0: இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்ன இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போடா.
0: அது சரிங்க, நீங்க படுத்தா உங்க சொத்து, நான் படுத்தா என் சொத்து.
2: என்ன பெனாத்தி நிக்கிறா?
0: நான் பேசுறேன்.
3: மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
4: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
3: உன்னை நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
3: அதான்,
4: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. இது எழுதிக்க, நடுவு நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான விதமான

0: என்னப்பா என்னாச்சு?
1: மாத்தா வேற சொல்லி ஊரையே பத்திட்டு
2: இருந்தா. யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா, என்ன ஓட விடுங்கடா, கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்கன் உருவத்து குத்துற தண்ணி வந்துருச்சு. ஆத்தா
1: ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்த இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா, படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.

0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: பார்த்தாளா?
0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: அத பார்த்தாளா? என்ன
0: நான் சொல்றதே நீங்க இல்ல இல்ல
2: வேற பார்த்தீங்களா? என்ன பாக்குறீங்க மாமா?
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தால
1: அவதான் போயிட்டாளே பின்னாடி.
2: இல்ல நீங்க வந்துட்டு போனது பின்னாடி.
1: அப்புறம்
2: டேய் இருடா, ஏன் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா? அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா? கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு, கோச்சிட்டு கம்பன் குண்டிக்க போயிட்டான்.
0: என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்?
2: வெளியதான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும், போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களா எதுக்கு அதை
0: நினைச்சுட்டு
1: புறப்படுங்க
0: மாமா. இருங்க, போறேன் போகும்போது கொண்டு விட்டுருங்க.
1: சரி,
0: என்ன சத்தம்?
2: இல்ல நான் தான்,
3: நான் தான், நான் தான்.
0: யாரு?
1: நான் தான். லேட் ஆயிடுச்சு, புறப்படுறான்னு தட்டிட்டு இருந்தேன்.
0: கரெக்ட், ராகால வரதுக்கு முன்னாடி புறப்பட்டுருவோம். நான் வடக்க போற பின்னாடியே
1: போறேன்.
2: மாமா நீங்க முன்னாடியே உட்கார்.
0: வரும்போது பின்னாடி தானே உட்கார சொல்றேன்.
2: ஆனா இப்ப வண்டி இப்படி திரும்பி போதில்ல, முன்னாடி உட்காரதா? கரெக்ட் உட்கார.
3: புரிஞ்சுடுச்சு.
2: பயப்படாதீங்க, அவர் வேற புரிஞ்சுக்கிட்டாரு.
0: கலந்து திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு.
2: இன்னொன்னு தாங்க,
3: இன்னொன்னு
2: ஆபத்துக்கு பாவம் இல்ல.
0: வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே.
1: இதை தள்ளுறதுக்கு இடமே முதல்ல இதை சொல்லுங்களா?
0: வந்தவரெல்லாம்
1: தண்ணியில தள்ளி விட்டுலாமா?
0: நமக்கு
2: இதை தாண்டிடுச்சு, அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்.
0: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ, டிஸ்போஸ் பண்ணலாம். ஆமா இல்லையோ? அப்படின் ஐஸ் காபி வேற, ஏசி வண்டி அடி வைத்த விட்டுறது, நிறுத்தல வண்டி வீணா போடும்.
2: நீங்க அந்த பக்கம் போங்க, போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்.
0: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன். இன்னைக்கு என்ன தோணை?
1: இல்ல போகும்போது விழுந்துட்டா
0: போனா விழத்தர செய்யும்.
2: எனக்கு
0: ஐயா வாங்க,
1: புள்ளி இல்ல
0: அப்படாத.
1: வந்து வந்து வந்து

0: பேசம் வாங்காம நீங்க பண்ண போற அந்த கல்யாணத்தை பத்தி தான் நீங்க சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம்
1: ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான். அதான் காரணம். அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சண கொடுமையால தூக்கில தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ தீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணைய விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா கையில 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு, அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த
2: வாங்கணும்னா வரணும்ல.
1: என்ன வாங்கணும்?
2: கமிஷன்.
1: இது நான் பார்த்த பொண்ணு.
2: அப்ப நாங்க பார்த்த பொண்ணு?
1: நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல.
2: கட்டினியோ கட்டலையோ பாத்தியல, பாக்க வச்சோம்ல. முறப்படி புரோக்கர் கமிஷன் வரணும்.
1: ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சொண்டோட மணவர வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாங்க. நல்ல பிள்ளைக்கு அழகு பந்தியில உட்காந்து தொந்திய ரெப்பிட்டு போ.
2: கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்.
1: மாப்பிள்ள நான் ரெடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு.
2: போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன்.
1: பாப்போம்
2: பாப்போம்.
1: கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. ராஸ்கல், யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வாடா. சம்பள போ.
2: என்ன
3: மாப்பிள சம்பள தண்ணி கேக்குறாரு?
2: மாப்பிள சொம்பு கேக்குறாரு.
1: சொம்பா?
2: ஐயர்கிட்ட கொடுத்துருங்க.
3: மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
2: என்ன அது அநியாயமா இருக்கு? கார் காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே.
4: எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க.
1: என்ன அது?
2: லட்டு.
1: அது தெரியுது. இவ்வளவு பெருசாதான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆளாரா?
4: பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா?
1: குசு,
3: அந்த செம்புக்காக ஒத்த கால நிக்கிற பாருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
1: லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட கடமட மடமட மடமட கடமட கடமட கடமட மடமட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்பரை கவுத்தி வச்சோம்னா கும்முன்னு இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்முன்னு இருக்கு.
0: அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு.
1: ஏன் இப்படி மூச்சு வாங்குற?
0: இல்ல, உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு
1: பாக்குறேன்.
2: உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, கண்ணா வச்சு காப்பாத்துன்னு சொன்னீங்க.
1: ஆமா சொன்னேன். அதுக்கு
2: இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுன்னு சொன்னேன். சொம்பு வாங்கி
1: தங்கி சொம்பு.
2: என்ன வெட்டி பேச்சு? இவனை போட்டு அடிக்க முதல்ல

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சா உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? 150 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த பாரு 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறிமா இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வரோம். எல்லாங்க நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாத் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே
0: இருந்தது கிளம்பும் போது சங்க சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்கி சவுண்ட் சபை கழிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன
1: தம்பி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா நீ? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனிமூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா அம்மா, ஐயோ வரு வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதானா அர்த்தம்? என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி
0: இருக்கியா?
1: லாரி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்கறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்புறம் பிடிச்சி அடுப்புல வச்சு போயிரு ராஸ்கர்.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் படி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா ரவிக்கு கொஞ்சம் ஜாயின் தரலாம். அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற ஃபாரின்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா சினிமா உள்ள என்ன
0: ஏய் இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாத போட்டுருக்கு, துண்டெல்லாம் போட்டுருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா நீ சும்மா இருப்பாண்டிய ஜல்லிக்கட்டு கால
0: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா
2: காளைய அடக்குறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. காளைய யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க.
0: ஓ

0: அவேசமா மாறுது.
1: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சு தார்க்கு சார் குத்து குத்து குத்துவோம்ல, ஓட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதுதான்.
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுகடா அத.
3: நாட்டுல
0: அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்.
1: பேச்சு நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
3: 70mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
3: எவ்வளவு வருஷம் இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா?
3: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
4: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சையா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களடா.
1: போகடா.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
1: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்ட தார் குச்சியில பின்னாடி குத்துன இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
3: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
3: முன்னாடி குத்துச்சு.

0: வாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க?
1: மாப்பிள்ளையா? ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு, அடிக்கடி டென்ஷன் வந்தா அதுலதான் குதிக்கணும்.
0: என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க?
1: முதலாளியாதா?
0: எப்படி
1: குயிப்பம்? இது யாரு?
0: வீட்டுக்காரர் பொண்ணு.
1: நான் என்ன வேணும்?
0: நீ வேலைக்கார பையன்.
1: இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்?
0: இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும்.
1: அப்ப முதலாளி தானே?
0: அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா?
1: ஆமா.
0: அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே?
1: அவரு வெளியூர் போயிட்டாரு.
0: இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான்.
1: ஆமா, ஒரு சம்பள பாக்கி. எவ்வளவு
0: என்னது
1: சம்பள பாக்கி?
0: செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடும். அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: ஆடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

0: என்னன்னு அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: முறை பொண்ணு தானே,
2: வண்டியில் இருக்கிற பொருள் பத்திரம் வைக்கிறீங்கப்பா.
3: இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தான்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த களி பண்ணுங்க, அவன் நேரம் எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண் அவிஞ்சு போகும். போங்க.
4: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படுக்கல எடுத்து உள்ள வை.
3: ஆத்தி குறுகுறுன்னு பார்த்தா தப்பாவல போச்சு.
4: ஏய், உன்னதா?
3: டேய், பொட்டி படுக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? என்ன அது?
5: என்ன
3: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
5: சும்மா
3: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறை பொண்ணு.
5: ஓஹோ,
3: என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக்கு அங்கே, லிப்பு இங்கேயா? இந்த மாதிரி எந்த விதமான அலோன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதெல்லாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
5: ஓகே
3: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு.
5: ஓகே.
3: என்ன அதுக்குள்ள காணா?
5: என்ன தேடுற? என்ன தேடுற?
3: அம்மாடி.
5: ஏய், என்ன சத்தம்?
3: ஓபன் ஆயிருச்சு.
5: சரி போ.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன.

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாய பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். டாடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ஐயோ பவராசா, கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டு உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தான். ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே.

0: வாந்தி எடுக்காதான் மழையா.
1: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
2: இது என்னன்னு தெரியுதா?
1: இதா புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
2: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்ன பத்தி எழுதின கதை.
1: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
2: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
1: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
2: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்?
1: ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் லெவல்ல இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
2: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
1: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
2: உங்க ஊர்ல உள்ளெல்லாம் இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
1: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
2: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
1: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

0: மச்சா, என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சலைட்டா
0: மெர்சலைட்டா
1: உன்ன உள்ள கூப்பிடுறான். ஆமா, எப்படி இந்த டைல மாட்டிட்டு வேலை செய்யற?
0: இந்தா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. சார், மே கம் இன் சார்.
2: ஓ, கம் இன். உன் ரெக்கமெண்டேஷனா?
0: ஆமா சார். சார், ஏரியாவில் நிறைய பசங்க இருக்கிறானுங்க
2: சார். வேணாம்மா, வா, வேணாம், சிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் வேண்டா.
0: தேங்க் யூ சார்.
2: அவன் வந்த பிறந்தான் எனக்கு ஒரு டவுட். நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாமல் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்
0: சார்?
2: I repeat the same question.
0: Sir, already working here. Interview why, sir?
2: No problem. Take your own time. Just for fun.
0: Oh, okay, sir, okay.
2: Tippu Sultan செத்தது எந்த வாரில்? Tippu Sultan செத்தது எந்த வாரில்?
0: Sir, Tippu பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
2: Take your own time. தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பட்டில் சார், மேட்ச் பாக்ஸ்ல
2: இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ.
2: வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட், ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்து ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமான் வச்சிருக்கோம் சார். அது மட்டும் நான் விட்டது இல்ல.
3: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்றேன், சேஃப்டியே கிடையாது.
3: ஆமா, நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

0: நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவ எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரி என்ன நல்லா செய்யுது என்ன?
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். எப்படி செய்ய தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு போதுமா மாவு எடுத்து போடணும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
0: தெரியாது இல்ல. பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அது நிறைய தண்ணியை ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: வச்சு வையு, நான் வந்து குதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க?
0: என்னமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்னத்த தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: என்ன பூரிய பத்தியா?
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு, பையனமும் சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன்.

0: என்ன செய்யறேன் வேலை
1: செய்யறேன் வாப்பா.
0: என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்தில் என்ன?
1: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
0: சினிமாவுக்கு இப்போ போப்பா.
1: ஆட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்ன தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு.
0: ஆமா நம்ம பிரபு படம்.
1: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட்டு யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா?
2: அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டிடணும்.
1: என்ன
0: யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
1: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனால
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க?
2: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
0: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
2: ஐயோ மாமா, பின்னால எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
2: நீங்க திட்டுவீங்க பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க.
0: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க.
2: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை எடுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
3: கெட் லாஸ்ட்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
0: கிருஷ்ண.
1: என் பேர் முத்துராஜலேஷன். உள்ள போங்க, உள்ள போங்க, தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா?
0: நீ வேற கை குட்டி எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்சி துண்டை கேக்குற.
1: அப்ப உட்டு ஒழுகிட்டே இருக்கணும்.
0: ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது?
1: உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான்.
0: ஏன்
1: ஆறாவது எவன்பா விரல மாட்டிட்டா அசிங்கம்மா?
0: ஆதார
4: தொழிலதிபர் அவர்களே, வருங்க வருங்க.
1: எவன்டா தொழிலதிபர்? சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினி கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்.
4: சாந்தி தேவி அவர்களே, வருக வருக.
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
0: கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய,
1: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
0: ஐயோ,
1: ஆனாய் போச்சு, விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடு.
0: நான் வர மாட்டேன்.
1: ஓ, நல்ல நேரம் பார்த்து
0: நான் வர மாட்டேன்.
2: இல்லைங்க, அது நான் இல்லைங்க.
1: கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க.
0: இந்த பக்கம்
2: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ.
0: அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க.
2: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு சொல்லிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
3: ஷட் அப்.
0: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம்.
3: இத வாங்கிங்க.
2: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். கூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
1: திண்டங்க போதா என்னப்போ உன் வேலை முடிஞ்சு போலாங்க. எனக்கு மோதம் வாங்க.
3: அட
1: ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா?
1: வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு.
0: ஹைட் இல்லையப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி
0: பாக்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தா இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்கு தான்.
4: அப்படியா?
3: இனிமேதான் எனக்கு கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கணும் தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்க
0: மாட்டேன்ப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டேன். போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

0: ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை.
1: ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு.
0: இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு.
1: ஏ எப்படி?
0: உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா?
1: நான் என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண?
0: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் உனக்காக செய்யறேனே.
1: என்ன?
0: காதலிக்கிறதும் சண்டை போடுறதும்.
1: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்யறேனே.
0: என்னது?
1: காதலிப்பது, அழுவது.
0: ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகையா இருக்கா?
1: இருக்கட்டும். உங்கள் காதலை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை.

0: நம்ம ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த மாஈஸ்வரி நீ கையெழுத்து போடு. ஆறுமுகம் நீயும் போடியா?
1: நாம எப்ப நான் போட்டுக்கலாம்? நீங்க வாங்க
0: வாங்கினே வந்து கையெழுத்து போடுங்க.
2: இப்படி எதுக்காச்சும் போட்டாதான் உண்டு.
3: பெரிய கையெழுத்து.
4: என்ன கையெழுத்து மலையறது?
1: பாட்டி பேரு
4: இங்கிலீஷ்
5: நன்றும் பிறர் தரவாரா.
1: இப்போ
2: என்ன
1: பேச தெரியுமா?
5: நாட்டுல படிச்சுட்டு அறுவாளித்தனமா பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட்ட கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன
6: நீ படிக்காத மேதையா?
5: படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு, இங்க கேளு.
4: என்னச்சி?

0: சென்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சுட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்
1: கட்டிடுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியா, வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: எல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது ஐயா.
0: அதானே நீ கேக்குற.
2: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பாத்து போட்டு.
0: யாரு? பஜாஜ் ஐயாவியா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி.
2: பஜா
0: அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர்னு நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
3: ஏன்
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்?
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டாடா பேமணி கஸ்மாலம் டீ கேக்குற மூஞ்சி பாரு, உட்டன அவள்தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா பைக் டைசா.
2: டேய் மச்சான், நீ எங்கடா? எங்க படம் பாக்குவா?
0: என்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க?
2: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தேன்டா, பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடிச்சா அதை வாங்கி வச்சுக்கோ, எனக்கு டேங்க் ஃபுல் ஆயி போச்சு, ஃபாரின் போயிட்டு
2: வந்துடுறேன்.
0: யூரின்ரா, இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதுடா.

0: கண்டேன் அந்த கவிதைகளை.
1: என்ன கடிடா, என்ன கடிடா, என்ன கடிடா, என்ன கடிடா, என்ன கடிடா.

ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு பாக்கு, பெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: ஏன்னா இந்த படத்தை நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: இந்தாங்க.
2: என்னது?
1: இது தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிற.
1: புட்டி இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டியா?
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: ஐயா, எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்கி கிச்சனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டயலாக்டா ஏன்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார், நீங்க கொஞ்சம்
0: வேணாமா
2: சார்?
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்,
0: எனக்கே அறிமுகப்படுத்துறேன். நீயே
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி எடுக்க நான் சொன்னேன்
1: சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட அழகு இருக்குல்ல, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராது பா, இதெல்லாம் பெரிய மேட்டர். நீயே சொல்லிரு.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: ஒன்னு கிலோ ஒண்ணு
1: அதான சார் கவிதை?
0: ஓ போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே,
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்கால இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்கு. ஆமா, இந்த தட்டு எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்ச பணம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்கற அதே மரியாதை இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்ட காணோம்.
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு
1: வேலை. பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: வணக்கம் வணக்கம். உள்ள இருக்கா போய் பாருங்க.
1: உங்களை பார்க்கத்தான் வந்தோம்.
0: என்ன பார்க்கவா?
1: ஆமா, உங்க கதையனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, அந்த கதை ஆரம்பமா? சரி, உட்காருங்க உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்திருப்பீங்க? ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட?
1: உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான்
0: சொன்னா.
1: அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க தான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. அம்மா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க?
0: அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பாருங்களேன், நேத்தி சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே.
1: பாரு, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ்.
0: தேங்க்ஸ்.
1: அவங்க எல்லாம் வரலையா?
0: இதான் யார் வரணும்?
1: இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க.
0: சரிதான் சரிதான், என் புருஷன் தான் பயிரவன்னு ஊரு ஊரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்க.
1: பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா?
0: இருக்கு இருக்கு.
1: இவ பேர் கமலா.
0: வணக்கம்.
1: அவ பேர் வசந்தா.
0: வணக்கம்.
1: அவ பேர் லல்லி.
0: வணக்கம்.
1: அவ யார் தெரியுமோ?
0: வணக்கம். நான் இப்பதான பாக்குறேன், பேர் எப்படி தெரியும்?
1: பேர் கனகவல்லி. ராட்சசம் பொண்டாட்டி.
0: ஓஹோ, இருட்டு இரு.
2: வணக்கம்.
0: அட, நிறுத்தமா. ராட்சசம் பொண்டாட்டியா?
1: அதாங்க, இந்த ராட்சசருன்னு ஒரு எழுத்தாளர் இல்ல?
0: ஓஹோ, ராட்சச எழுத்தாளர் எனக்கு நல்லா தெரியுமே.
1: உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார்.
0: அப்படியா? சொல்லிருப்பார் சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலன்னாலும் கனவுல வந்து படா சொல்ல கொடுப்பாரு. ஆனா நல்ல மனுஷன்.
1: ஏத்தா, உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாசிய கதை எழுத பிரியுமா?
0: அது கல்யாணத்துக்கு முன்னால ஆசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம்.
1: ஏ சார், போராட்டம்னு ஒரு கதை எழுதினீங்க, ஞாபகம் இருக்குதா?
0: ஆமாமா, எழுதுனேன். அது பெரிய போராட்டமாச்சே.
1: அதுல கதானா ஏன் சார் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறார்?
0: கடைசியில தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆட விடுங்க, என்ன செய்யறது, அவன் தலை எழுத்து அப்படி.
1: என்னங்க, கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா?
0: இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இனிமே கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல.
1: முதற் பரிசு 10,000 ரூபாய் சார்.
0: எழுத்தாளர்களுக்கு தானே
1: 10,000? என்னங்க, கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான்.
0: அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன்.
1: ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.

0: என்னங்க விழாவ புறப்பட நேரமாகல, புறப்படுங்க சீக்கிரம் புறப்படுங்க. இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க.
1: அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க கொஞ்சம் இருங்க.
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: சாச்சா, என்னங்க இது, நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு காரணத்துல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம் வா.
0: ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: என்ன
0: இது, புறப்படுறேன் நின்றுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரமா.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா,
0: புறப்படுங்க.

0: ஷார்பே, டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, என்னடா போயிருப்பான்
1: தெரியல.
0: அப்புறம்
1: நம்ம அப்படியே

0: ஸ்வரங்கள் எடே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்காதா? அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.

0: ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாஜி கதவை தரமா.
1: எங்க வந்தீங்க?
0: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசல வாசி.
1: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
0: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச.
1: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
0: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
1: ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது?
0: ஏன் நீ ட்ரீட் தர போறியா?
1: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான்.
0: செல்லும் அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாத.
2: ஹலோ, எஸ்கூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
0: நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
2: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
0: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனேன்னு அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொல்லாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்ட. அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தால டெட் பாடியா கிடந்து, ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டைய போட்டுறாங்க.
1: பீரை குடிச்சா மண்டைய போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் தானே.
1: வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுறா, என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழற?
1: யோ, பேண்ட கழற, போயா
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நான்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லி இருக்கு, இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது.
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க ஓட்டது வளைச்சு வளைச்சு போட்டு இருக்காருங்க.
0: அங்க வரக்க பொம்மை ஏஞ்சலே,
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, மாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டா மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டா மச்சான், வேண்டாம் வாங்க சின்ன பையன், விட்டுருங்க மச்சான்.
1: விட மாட்டேன்.
0: ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட்டுருங்க.
1: ஒரேடியில வாய்ப்புறம் போயிடுச்சு.
2: நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே?
1: நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா.
3: நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு
2: கேக்குறான்ல, சொல்லு.
1: கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்ச மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவேன், ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் போதே ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு, ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
2: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: ஐயோ அம்மா கருப்பு சட்டை அடிக்க வர்றான்.
2: மன்னிச்சுங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். எங்கயாவது வலிக்குதா சொல்லுங்க, புடிச்சு விடுறேன்.
1: வேணாங்க, நீங்க பிடிக்கிறதே அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு கப் காபி வாங்கி குடுக்கறீங்களா?
0: எனக்கு சேர்த்து ரெண்டா சொல்லுங்க.
1: அப்ப மூணுதான் உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:30 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல. நல்ல சங்கம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலனுக்கு என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக. அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமலை சொல்றது கரெக்ட் தான்.
3: வெளியில் செல்வது தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ, அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போகணும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, உப்பலாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர் எல்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூ கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வக்கிரம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
1: மற்றும்
3: தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேறு திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு நம்ம எல்லாத்தையும் அழுகுடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்திருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டதே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்றே பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பினு இருப்பேன். அவன் தான் சொல்றான், உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளையடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

0: ஏ அழகி, இந்த அறிக்கை போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டோம்னு உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவான்.
1: ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லன எல்லாம் தரும், அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: திருமண உடனே உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46ங்க.
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பரை சொல்லு.
0: அதான் நான் சொன்ன 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: இருங்க, முதல்ல பேசிக்கிறேன். அக்கா தீர்த்தக்காவா? நான் தான் மாரசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ண 5 மணிக்கெல்லாம் உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மட்டாளுல கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெரு?
0: எங்க அக்கா அடுத்த தெருல இருக்கு. அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன், நாட்டு முட்டை. அத பிரியம் இருந்தா காசாக்கி உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காவா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்கா பிள்ளைங்க? என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குது சொல்லி இருந்துச்சு. ஆஸ்பத்திரி பிள்ளை எப்ப பிறகு டாக்டர் தெரியாதுங்கிறானோ? சரி வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா
3: அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபாய் காப்பி தண்ணிய குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லுங்க.
0: மிஷின் பச்சை கட்டுதா மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு?
2: நீங்களே சொல்லுங்க.
0: கோர் நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டலனா? உண்ட கேட்டலா? என்ன நம்பர் மட்டும் தான் உனக்கு போடுது? அதால ஓடல.
4: கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
4: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்னையா நீ விவர கடனமா பேசிக்கிட்டு இருக்க? கோர் நம்பர் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கறேன்?
4: இல்லப்பா,
0: நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய மதிப்ப அது ஏன் பழக்கம் காலை இழுத்து உயர்ந்த நினைச்ச

0: நாகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கடன் கேக்குற?
0: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணுண்டா.
0: ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போலச்சுக்கல, நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறேன் சாமி.
2: ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்க.
1: ஆளு காலம் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்து கூட சரைங்கடா.
0: எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற?
2: லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம், அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு.
1: டேய் என்ன,
2: ஸ்டாண்ட் அப் மேன்.
3: டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா
2: உனக்கு? உன் மகன் கிட்ட தான் ஜக்கம்மா.
3: ஜக்கம்மாவா?
2: பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா?
3: ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ?
2: உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜக்கம்மா. நான் உன்ன சும்மா விட மாட்டேன்.
3: டேய் ஏண்டா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு?
4: அவர் லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க.
3: லாட்டரி சீட்டா?
2: ஐ அம் 50 லாக்ஸ் ஓனர்.
3: 50 லாக்ஸா?
4: என்ன தமிழ்ல சொல்லுங்கண்ணே.
2: அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
4: 15 லட்சம்.
3: 15 லட்சமா இவனுக்கா?
2: சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.

0: டேய் வீரபாக நம்மகிட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுறேன்.
1: அண்ணா கடையும் பூட்டிருக்கு, வீடும் பூட்டிருக்கட.
0: பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பேன். உடைக்கல பூட்ட
1: வாங்கடா உடப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: இவன் சரிபட மாட்டான்.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுற மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
0: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முத வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க.
0: தெரியாம தடுக்காத வாங்கின காசை தரலைங்கிறதுனாலதான் வெட்டோம்.
3: அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும்.
0: நாங்க பாக்காத கேசா?
3: அப்படி இல்லைங்கயா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க.
0: இவனுக்கு கேரண்டி குடுக்கறக்கு நீ யாரு?
3: நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க.
0: அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா?
4: அந்த பாலிசி வந்திருக்காதா?
3: அந்த பாலிசி வரலங்க, நீங்க மாச தவணை கட்டுருங்க.
0: அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டறியலாம்.
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி.
2: முதலாளியா? என்னையா?
3: எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
2: என்னது கம்பெனியா? எனக்கு நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்கா ஐயா? என்கிட்ட இருக்கிறது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா. அதை வச்சு கும்போனத்தை பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க. என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா
3: முதலாளி,
2: போயா
3: முதலாளி,
2: போயா.